0: இந்த பருவக்கு இருந்து தீரணும்னா ஆட்டா சொல்லணும் கோளாறு.
1: அப்படிக்க

0: வீட்டுக்காரரு தண்ணி வண்டி ஆனதால தள்ளு வண்டி ஆனாரு அவரை திருத்தி மாத்திப்புட்டா நீதான் எனக்கு தாயாரு
1: அப்ப